ஐயோ, நான் சேர வரைக்கும் ஓ ஹால்கா, ஓ ஹால்கா, நன்கு ஹபர் என்ன சார் ஆக்கையா பாராம் க்ஷேனிஸ்து ஹிர்தை நந்த ஜோகம் பாராம் ஓகானா பாராம் அராம் த பரு கிராமர் சார் உருவை கானா ஓ ஃபாந்த் வர்ணா ஓகலைஷா ஓ சிக்கிமி பிடு வந்தாய்வி கிமி ஐஜி அரச ஹபரேக்கா ஹமஹாய்கா பருகிராம் தா தெர்சா பருகிராம் ஷேக் லாயு கால் தெர்தா கவா جناب دی لائیو کال نمبر دا 0330 0344